அருமேல் லகோவடையாயி. நானுக்கு கரீப் டேப்பயா துவாரே ஹர்மேல் லகோவடையாயி. அக்கி காட் தரி தரி சரணா தல் சப் தர்த்தி பிர மத் பாய். ஜே பாஸ் வஹா லேதா துஜை அராதி ஜே மார் கட்டே பி திஹாயி. ஜே லோக் சலாஹே தா தேரி உபமா ஜே நிந்தே தா சட் சோட் நா ஜாயி.